0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகும் டிடிஹெச் இசைக்கென தனி அலைவரிசை 24 மணி நேரமும் இந்திய இசை இடைவிடாமல். இப்பொழுது கல்கத்தா கே விஜயராகவன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின் சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இனி ராகம் தானம் பல்லவி சண்முகப்பிரியா ராகம் கண்ட திருபட தாளம்.
2: ஆன் ராகம் 24/7 டிடிஹெச் வி நவ் பிரிங் யூ எ வோக்கல் ரிசைட்டல் பை கல்கத்தா கே விஜயராகவன். He is accompanied on the violin by Dr. M. Narmada and on the mridangam by Sher Thalai R. Anantakrishnan. Ragam Thanam Pallavi in Rag Shanmugapriya set to Kanta Tripudathal.

0: ராகம் டிடிஎச்சில் இதுவரை கல்கத்தா கே விஜயராகவன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலி படைத்து வழங்கியது. ராகம் இசை அலைவரிசைக்கென 24 மணி நேரமும் இந்திய இசை இடைவிடாமல்.
1: On Ragam 24/7 DTH, you were listening to a vocal recital by Kolkata K. Vijayaraghavan. He was accompanied on the violin by Dr. M. Narmada and on the mridangam by Sherthalai R. Anantakrishnan. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: மாமவ சதா வரதே நாட்டுக்குரஞ்சி ராகம் ரூபகதாளம் ஸ்வாதி திருநாள் ரச்சனா.
1: Now listen to a composition of Swati Tirunal, Mamava Sada Varade, in Rag Natakuranji, set to Aditaal.

நேயர்கள் இதுவரை கேட்டது நாகையார் முரளிதரன் அவர்களின் வயலினிசை. பக்கவாத்தியங்கள் சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், மலைக்கோட்டை ஆர் எம் தீனதயாளு அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சி ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ வயலின் ரிசைட்டல் பை நாகையார் முரளிதரன். ஹி வாஸ் அகாம்பனிட் பை சேலம் ஸ்ரீ கே ஸ்ரீனிவாசன் ஆன் த மிருதங்கம் and Malaikottai Shri Aram Deenadayalu on the Morsing. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH. Anytime Indian music.